பத்தையே நானுக்கு சேத்ரேமானு ஸ்ரீமானு ராம்சங்கர பிரீத்து.